0: பாக்கம் பையனாதனா நிற்கின்றான் தூந்தாம்லாம் தூந்தாம்லாம்
1: தீ வாழை வாழ
2: Pengpindo, pak berarti ini.
1: Aku pindo, aku. Aku nak lu wes ra. Ya.